மோதல் பொருத்தனை சேர்த்து அந்த காலம் கூட கொள்ளுங்க. முதல் பூச்சி ஆட்டிய முதல் பப்பா அப்போ முதல் பப்பன் தான் முதல் பூச்சி ஊட அப்படி அப்படின்னு முதல் பூச்சி மழகுன ஜாபகம் மாசாவுமா இப்படி ஜிங்கல் கவுன் சில கட்டி சொன்னா முதல் பப்பன் தான் ஜிங்கல் கவுன்கள் இது ஒரு ஏழை தண்ணி ஜம்பல் திங்கள் முதல் பூச்சி ஜாதாக அண்ணனோட பொன்னிருவல மூணு net mum so woni moddo siidi wonde moddo anda dum buri so yama kaari ko moddo hay sa anda ma dañe makko bele so yama kaari ko bonda hay sa anda ma ñum no so nido woni moddi ni moddi ne sa boni inde ma bonne so inde moddi na ma moddi so inde bonna ma boni fa samre porto do do fini tigi ko so ngal ci fa samro inde bonna ma ha kama inde yar dina ka tinna hay ko